0: With just 24 hours to go for the release of Jan Nayakan, anticipation all-time high. Fans are now getting up for the first day first show celebrations as Vijay's much-awaited film gets ready to hit the theatres tomorrow. Ahead of the big release, NDTV speaks exclusively to the film's director, H. Vinod. From why Vijay chose Jan Nayakan and his experience of working with the star to the film's underlying message of unity. The director opens up in an exclusive conversation. Here's a special interview. Take a look.
1: Why it was remake? Can you give us a brief, like what exactly happened between you and Vijay?
2: Scripts, Vijay sir, when the scripts are there, our in the pada, our better patrige. So that's not our pannon nanchirkar. So adi aar vechi pannlan mudhu na already or remake pannirken, Pink remake pannirken. அது ஒரு சக்ஸஸும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அந்த அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்கஷன்ஸ் போய் ஸோ அதிலிருந்து வந்து என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு சில சாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதோட வில்லன் கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன். அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ மியூச்சுவலி அக்ரி பண்ணி அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
1: ஸ்பீக்கிங் அபவுட் த ஜனநாயகன், யூ நோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூவி இன் ரீசன்ட் டைம். நாட் அபவுட் த மூவி, த ரிலீஸ், வாட் எவர் ஹேப்பன்ட் ஃபார் பாஸ்ட் 6 to 8 months. What was the conversation, sir, whether be it CBFC and the release got delayed, how the mood, the crew, because you are the one of the main person, the crew went underwent?
2: இல்லை, அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், ரொம்ப கஷ்டமான காலம் தான் அது. பட் அந்த டைமில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேவிஎன் சாரும் விஜய் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதில் பெரிய ஹீட் வரல. எங்களுக்கு எமோஷ்னல் ஃபால்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
1: Sir, you know, there were speculation and reports whether the movie got shoot a few scenes during a Karur tragedy. Is that true? What's your clarity?
2: Completely false. அது ஷூட் பண்ணிச்சா இல்லையானு உங்களாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே யார், நான் எங்கே இருந்தேன், நான் வந்து அந்த கேரவேனுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அது இருந்தேனா இல்லையானு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணுறதுக்கு? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட மாட்டாங்களா? அல்லது என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்க முடியாதா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸோட பரப்பப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நியூஸ்.
1: பிசைட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபேவல் மூவி ஃபார் விஜய், வாட் ஸ்பெஷல் எச் வினோத் ஹேட் கிவன் இன் திஸ் மூவி ஃபார் விஜய், ஸ்பெஷலி ஃபார் விஜய்?
2: இல்லை, அதில் வந்து மக்களுக்கு தேவையான இன் கான்டெம்பரரி இஷ்யூவாக இருக்கிற ஒரு பொலிட்டிக்ஸை பேசியிருக்கோம். மூவி வந்து யுனைட்டி பாலிட்டிக்ஸை பேசுது, யுனைட்டியை பற்றி பேசுது. அதனால் அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.
1: ஃபைனல் க்வெஸ்சன் சார், வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் சார்?
2: இந்த படம் தான் டிசைட் பண்ணோம். என்ன என்ன பண்ணணுன்றது இந்த படத்து ஃபியூச்சர் வந்து இந்த படம் டிசைட் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி அடுத்த படம்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார்.
0: And that was the beginning to a very short break. More news and updates on the other side. Stay with us on the broadcast.

0: See, if someone is hungry, then they do eat. There is nothing wrong about eating, right? I am not the kind of person who would romanticize hunger. Every person in India owes their right to food and a dignified life. So if I had not eaten anything for a long time, and if I was hungry, and if I had a burger, I mean, I just find it really, foolish work, someone to come after me for saying that. And then there is another issue.
1: All right, let's turn our attention to the latest we're tracking at the moment. An Allahabad High Court judge has made strong observations on the alleged embezzlement of donations at the Ram Temple in Ayodhya, saying the incident reflected the nadir of Indians' integrity and that those unfazed by it could not be shamed. The observations were made while the bench was hearing a matter related to the Uttar Pradesh government's recent bulldozer actions, you must note. During this hearing, Justice Sridharan criticized the corruption in public institutions. He has backed the death penalty as well. The judge has advocated that the death penalty for the offences under the Prevention of Corruption Act. In fact, to quote the justice, Justice Atul Sridharan said, the recent controversy relating to the theft of donations at the Ram Temple is the proverbial last straw on the camel's back. Nothing can shame people who remain unfazed by the theft at the Ram Temple, which epitomises the nadir of Indians' integrity. Ajay Dubey tracking the latest for us. He joins us live at the moment. Ajay, the Allahabad High Court judge there slamming the theft at Ram Temple and backing death penalty?
2: निश्चित ही देखिए, कल जब सुनवाई इस पूरे मामले में हो रही थी, जिरह में वकील जब अपने पक्ष रख रहे थे, इस पूरे घटनाक्रम को लेकर जो टिप्पणी कोर्ट की तरफ से की गई, जिसमें जो पुराना लुटेरा नादिर शाह था उसका भी जिक्र करते हुए कोर्ट में जज दिखाई दिए और तमाम उस घटनाक्रम को लेकर उन्होंने अपनी बात रखी। तो ये ऑब्जर्वेशन की तरफ से दिया गया था और जो ये पूरा घटनाक्रम हुआ है उसको लेकर काफी नाराजगी जजेस में थी। उनकी टिप्पणी से साफ ये बात जाहिर हो रही थी। हाई कोर्ट में इस पूरे मुद्दे को लेकर जो जिरह में वकीलों ने अपना पक्ष रखा, उस दौरान जजों की तरफ से ये बात कही गई थी।
1: Track the latest as far as Ram Temple theft row is concerned and probe. As always, thanks so much. All right, let's switch tracks now. With just 24 hours to go for the release of Jananayagan, anticipation gold is at an all-time high. Fans are gearing up for first day, first show celebrations as Vijay's much-awaited film gets ready to hit theatres tomorrow. And ahead of that big release, NDTV speaks exclusively to the film's director. H. Vinoth has spoken to us from why Vijay chose Jananayagan and his experience of working with the superstar to the film's underlying message of unity. He opens up in an exclusive conversation. Listen in.
3: Why it was remake? Can you give us a brief, like what exactly happened between you and Vijay?
4: Scripts, Vijay sir, when the scripts are better, our in the pada, our better part. So, that's not our pannon and chirkare. So, the Ara which pannon, already a remake pannirkan, pink remake pannirkan. அதோட சக்ஸஸும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அந்த அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்கஷன்ஸ் போய் ஸோ அதிலிருந்து வந்து என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சில சாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதோட வில்லன் கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன், அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ மியூச்சுவலி அக்ரி பண்ணி அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
3: Speaking about the Jananayagan, you know, it is one of the most controversial movie in recent time. Not about the movie, the release, whatever happened for past 6 to 8 months. What was the conversation, sir? Whether be it CBFC and the release got delayed, how the mood, the crew, because you are the one of the main person, the crew went underwent.
4: இல்லை, அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், ரொம்ப கஷ்டமான காலம் தான் அது. பட் அந்த டைமில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேவிஎன் சாரும் விஜய் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதில் பெரிய ஹீட் வரல. எங்களுக்கு எமோஷ்னல் ஃபால்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
3: Sir, you know, there were speculation and reports whether the movie got shoot a few scenes during a Karur tragedy. Is that true? What's your clarity?
4: கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். அது ஷூட் பண்ணிச்சா இல்லையான்னு உங்களாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே யார், நான் எங்கே இருந்தேன், நான் வந்து அந்த கேரவேனுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அது இருந்தேன்னா இல்லையான்னு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணுறதுக்கு? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட மாட்டாங்களா? அல்லது என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்க முடியாதா? ஸோ இது வந்து

0: அவருக்கு வந்த ஸ்கிரிப்ட்ஸை விட அவர் இந்த படம் அவருக்கு பெட்டராக பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அது யாரை வச்சு பண்ணலான்னு போது நான் ஆல்ரெடி ஒரு ரீமேக் பண்ணியிருக்கேன், பிங்க் ரீமேக் பண்ணியிருக்கேன், அதோட சக்ஸஸும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அந்த அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்கஷன்ஸ் போய் ஸோ அதிலிருந்து வந்து என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு சில சாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதோட வில்லன் கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன், அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ மியூச்சுவலி அக்ரி பண்ணி அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
1: Speaking about the Jananayagan, you know, it is one of the most controversial movie in recent time. Not about the movie, the release, whatever happened for past 6 to 8 months. What was the conversation, sir? Whether be it CBFC and the release got delayed, how the mood, the crew, because you are the one of the main person, the crew went underwent.
0: இல்லை, அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், ரொம்ப கஷ்டமான காலம் தான் அது. பட் அந்த டைமில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேவிஎன் சாரும் விஜய் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதில் பெரிய ஹீட் வரல. எங்களுக்கு எமோஷ்னல் ஃபால்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
1: Sir, you know, there were speculation and reports whether the movie got shoot a few scenes during a Karur tragedy. Is that true? What's your clarity?
0: Completely false. அது ஷூட் பண்ணிச்சா இல்லையானு உங்களாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே யார், நான் எங்கே இருந்தேன், நான் வந்து அந்த கேரவேனுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அது இருந்தேனா இல்லையானு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணுறதுக்கு? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட மாட்டாங்களா? அல்லது என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்க முடியாதா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸோட பரப்பப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நியூஸ்.
1: பிசைட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபேவல் மூவி ஃபார் விஜய், வாட் ஸ்பெஷல் எச் வினோத் ஹேட் கிவன் இன் திஸ் மூவி ஃபார் விஜய், ஸ்பெஷலி ஃபார் விஜய்?
0: இல்லை, அதில் வந்து மக்களுக்கு தேவையான இன்னும் காண்டெம்பரரி இஷ்யூவாக இருக்கிற ஒரு பொலிட்டிக்ஸை பேசியிருக்கோம். மூவி வந்து யுனைட்டி பாலிட்டிக்ஸை பேசுது, யுனைட்டியை பற்றி பேசுது. அதனால் அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.
1: ஃபைனல் க்வெஸ்சன் சார், வாட்ஸ் யூர் ஃபியூச்சர் பிளான் சார்?
0: இந்த படம் தான் டிசைட் பண்ணும் என்ன என்ன பண்ணணுன்றது. இந்த படத்தை ஃபியூச்சர் வந்து இந்த படம் டிசைட் பண்ணும், இதை பேஸ் பண்ணி அடுத்த படம்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார்.
2: And fans have been eagerly waiting outside theaters across the state of Tamil Nadu and otherwise to get tickets for first day first show. And also some of the female fans had been gathering at Rohini Theater, and I spoke to some of them. I spoke to fans who were queuing up at that particular ticket counter a while ago. Unfortunately, they couldn't get tickets for first day first show. And some female fans who are in anticipation, and they are going to celebrate tomorrow on the occasion of the release of Jananayagan at this very theater, which is the iconic Rohini Theater. I had a conversation with all of these fans. Take a look at this report. The excitement surrounding Tamil Nadu Chief Minister Vijay's film Jananayagan is at its peak. In fact, ticket sales are crazy at this point. They are being sold like hotcakes across theatres in Tamil Nadu and in other parts as well. I'm in iconic Rohini Theatre, and as you can see, there are hundreds of Vijay fans here who are here just to get that ticket, get those tickets for Thursday, first day, first show. Neenga sollunga, ticket kaha, Jananayagan ticket kaha vandirukkeengla?
3: Amma, amma. First day, first show ticket kaha wait pandrom, kaalaiyil irundhu wait pandrom, idhu varaikku counter open pannala, naangala kaalaiyil irundhu wait pannitirukkom, indha maari edhu result innum varala.
2: Kaalaiyil irundhu wait pannitirukkom?
3: Amma.
4: Kaalaiyil 7 manil irundhu wait pannitirukkom.
2: 7 am la inda. Ana online tickets nare sale aache, ana
3: first day, first show kaha wait pannitirukkom.
2: First day, first show.
5: மேம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் யாரும் ஓப்பன் பண்ணல மேம். ஆன்லைன் டிக்கெட்ல வந்து ஃபுல்லாக 12 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. டிக்கெட் தர மாட்டாங்க இல்லைன்றாங்க, மன்றத்துக்கு கொடுத்துறாங்க, தர மாட்டாங்க யாரும். என்னன்னு முதல்ல நீங்க கேட்டு சொல்லுங்க.
2: எவ்வளோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணறதுக்கு பிளான் பண்றீங்க?
6: 3 மணிலேருந்து நின்று இருக்கோங்க. மனசாச்சே இல்லாம பண்றாங்க. இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், எத்தனை நாள் வரும் சொல்லுங்க. நேத்து வந்தா நாளைக்கு வந்து அப்படியே மாத்தி மாத்தி சொல்றாங்க.
2: So these guys, they're saying they've been waiting for the last couple of days. Some of them are waiting since 7 a.m. today. 3 a.m. Ah?
7: 3 a.m.
2: Some of them have been waiting since 3 a.m. today just to get hold of those tickets. So these are offline ticket counters, but they are shut. They are shut, but these guys are watching, waiting with anticipation. Just a day before the release of Chief Minister Vijay's mega film Jananayagan, preparations are underway at Rohini Theatre, as you can see, and fans have also gathered here in anticipation. We have a lot of women fans here. Hello, thank you for talking to NDTV. Evlo excited are you?
8: Samaha.

0: யாரை வச்சு பண்ணலான் போது நான் ஆல்ரெடி ஒரு ரீமேக் பண்ணியிருக்கேன், பிங்க் ரீமேக் பண்ணியிருக்கேன், அதோட சக்ஸஸும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அந்த அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்கஷன்ஸ் போய் ஸோ அதிலிருந்து வந்து என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சில சாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதோட வில்லன் கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன், அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ மியூச்சுவலி அக்ரி பண்ணி அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
1: ஸ்பீக்கிங் அபவுட் த ஜனநாயகன், யூ நோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூவி இன் ரீசன்ட் டைம், நாட் அபவுட் த மூவி, த ரிலீஸ், வாட் எவர் ஹேப்பன்ட் ஃபார் பாஸ்ட் 6 to 8 months. வாட் வாஸ் த கான்வர்சேஷன் சார், வெதர் பீட் சிபிஎஃப்சி and the release got delayed, how the mood the crew because you are the one of the main person, the crew went underwent?
0: இல்லை, அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், ரொம்ப கஷ்டமான காலம் தான் அது. பட் அந்த டைமில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேவிஎன் சாரும் விஜய் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதில் பெரிய ஹீட் வரல. எங்களுக்கு எமோஷ்னல் ஃபால்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
1: You know, there were speculation and reports whether the movie got shoot a few scenes during a Karur tragedy. Is that true? What's your clarity?
0: Completely false. அது ஷூட் பண்ணிச்சா இல்லையானு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே யார், நான் எங்கே இருந்தேன், நான் வந்து அந்த கேரவேனுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அது இருந்தேனா இல்லையான்னு எவ்வளோ நேரம் செக் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட மாட்டாங்களா? அல்லது என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்க முடியாதா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸோடு பரப்பப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நியூஸ்.
1: பிசைட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபேவல் மூவி ஃபார் விஜய், வாட் ஸ்பெஷல் எச் வினோத் ஹேட் கிவன் இன் திஸ் மூவி ஃபார் விஜய், ஸ்பெஷலி ஃபார் விஜய்?
0: இல்லை, அதில் வந்து மக்களுக்கு தேவையான இன்னும் காண்டெம்பரரி இஷ்யூவாக இருக்கிற ஒரு பொலிட்டிக்ஸை பேசியிருக்கோம். மூவி வந்து யுனைட்டி பாலிட்டிக்ஸை பேசுது, யுனைட்டியை பற்றி பேசுது. அதனால் அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.
1: ஃபைனல் க்வெஸ்சன் சார், வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் சார்?
0: இந்த படம் தான் டிசைட் பண்ணோம், என்ன என்ன பண்ணணுன்றது இந்த படத்தை ஃபியூச்சர் வந்து இந்த படம் டிசைட் பண்ணோம். இதை பேஸ் பண்ணி அடுத்த படம்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார்.
2: Well, Vijay's fans are eagerly waiting to secure their seats for First Day First Show. Fans waiting in anticipation and also lining up outside Rohini Theatre for First Day First Show tickets. NDTV's Radhika Ramaswamy has spoken to a few fans. Take a look.
3: The excitement surrounding Tamil Nadu Chief Minister Vijay's film Jananayagan is at its peak. In fact, ticket sales are crazy at this point. They are being sold like hotcakes across theatres in Tamil Nadu and in other parts as well. I'm in iconic Rohini Theatre, and as you can see, there are hundreds of Vijay fans here who are here just to get that ticket, get those tickets for Thursday, First Day, First Show. Neenga sollunga, ticket kaha, Jananayagan ticket kaha vandirukkeengala?
4: Amma, amma. First Day, First Show ticket kaha wait pannurom, kaalaiyil irundhu wait pannurom, idhu varaikku counter open pannala, naangal kaalaiyil irundhu wait pannit irukkom, indha maari edhu result innum varala.
3: Kaalaiyil irundhu wait pannirukkeenga?
4: Amma.
5: Kaalaiyil 7 manil irundhu wait pannirukkom.
3: 7 AM la inda. Ana online tickets nare sale aache, ana
4: wait pannirukku First Day, First Show kaha wait pannit irukkom.
3: First Day, First Show.
6: மேம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் யாரும் ஓப்பன் பண்ணல மேம். ஆன்லைன் டிக்கெட்டில் வந்து ஃபுல்லாக 12 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. டிக்கெட் தர மாட்டாங்க, இல்லைன்றாங்க, மன்றத்துக்கு கொடுத்துறாங்க, தர மாட்டாங்க யாரும். என்னன்னு முதல்ல நீங்கள் கேட்டு சொல்லுங்கள்.
3: எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணறதுக்கு பிளான்
7: பண்ணுறீங்க? 3 மணிலேருந்து நின்றுருக்கோங்க, மனசாச்சே நம்ம பண்ணுறாங்க. இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், எத்தனை நாள் வரும் சொல்லுங்கள். நேத்து வந்தா நாளைக்கு, நாளைக்கு வந்து அப்படியே மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒரு
3: so these guys they are saying they've been waiting for the last couple of days. Some of them are waiting since 7 AM today. 3 AM ah? Some of them have been waiting since 3 AM today just to get hold of those tickets. So these are offline ticket counters, but they are shut. They are shut, but these guys are watching, waiting with anticipation. How excited are you? நீங்க விஜய் கேட்டப்ல வந்திருக்கீங்க.
8: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தலைவர் படம் வந்து நடிகர் விஜயா அவரது வந்து ரிலீஸ் ஆகாம முதலமைச்சர் விஜயா ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: And tell me, how different will this film be when compared to you know, previous films of Vijay's? இது எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கும்?
8: ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்போ முதலமைச்சர் விஜயா வந்து படம் பார்க்க வருவாங்க.
3: ஓகே, ஸோ the release of Chief Minister Vijay's mega film Jananayagan. Preparations are underway at Rohini Theatre, as you can see, and fans have also gathered here.

0: anticipation. We have a lot of women fans here. Hello, thank you for talking to NDTV. Evlo excited ah irukinga?
1: Summer happy ah irukom inda thiruvulavai kondaradhukku romba happy.
2: இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய திருவிழாவாக இருக்குது. எங்கள் சிஎம் நடிச்சிருக்க படத்துக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் தளபதிக்கு தான் ரொம்ப எக்ஸ்டேட் எப்படி சொல்கிறதுனா
1: சாதாரணமாக இருந்த நேரத்தில் கூட நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம். பட் ஆனால் இதை இவ்வளோ தடங்கள் பண்ணி இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
3: வெயிட் ஃபார் யூ சிக்ஸ் மந்த்தாக வெயிட் பண்ணியிருக்கோம். வந்து
0: சிக்ஸ் மந்த்ஸாக வெயிட் பண்ணியிருக்கேங்க. நிறைய சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது, அப்புறம் எலெக்ஷன் ஆச்சு, தென் ஹி பிகேம் த சீஃப் மினிஸ்டர். ஸோ ஹவு பிக் இஸ்
4: எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகணும். நாங்கள் தளபதி படத்தை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறோம்.
0: எப்போ பார்க்குறீங்க? டிக்கெட்ஸ் கிடச்சிதா?
1: நாளைக்கு மார்னிங்கே 9:00 செகண்ட் ஷோவு நாங்கள் எல்லாமே பார்க்குறோம்.
2: ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி
0: நைஸ். எங்கே பார்க்குறீங்க?
4: நாங்கள் நாதமணி தியேட்டரு.
0: என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் தியேட்டர் வெளியில?
4: வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், மறுநாள் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்.
5: Well, it's one of the most anticipated movies of the year and perhaps the most political movie ever fronted by a sitting chief minister. Jananayagan isn't just Vijay's cinematic farewell from hidden political references to record-breaking business deals. The movie has been making headlines long before its release. Here are some of the lesser-known facts behind Tamil cinema's biggest release.
6: A film, a farewell, and a political statement. Jananayagan will be the first film of a sitting chief minister to hit the screens. But behind the hype lies a fascinating story. Did you know Vijay's character in the film is named Thalapathi Vetrikondan? Its initials spell TVK, the very same abbreviation as Tamilaga Vetri Kanagam, Vijay's political party. But that reference almost didn't survive the censor process. One dialogue, Ambedkar Sattam to TVK Sattam, was altered by the makers after the CBFC process. The political reference was muted and removed from both the audio and visual track without changing the film's runtime. The film itself had a turbulent journey. Originally scheduled to release on January 9, 2026, Jananayagan was delayed for over 6 months after certification objections. The film was referred to a revising committee following complaints that certain scenes allegedly hurt religious sentiments and portrayed the armed forces in an objectionable manner. Now, with an A certificate from the CBFC and a runtime of just over 3 hours, the film is finally set for release on July 23rd. The scale of the project is equally staggering. Produced by KVN Productions and directed by H. Vinoth, the film is reportedly mounted on a budget of nearly 300 crore rupees. Vijay is also said to have received a record 275 crore rupee remuneration, making it one of the biggest paychecks in Indian cinema. The film's non-theatrical business has already shattered records. Amazon Prime Video has reportedly acquired the streaming rights for around 121 crore rupees, while the satellite rights have been sold for approximately rupees 64 crore. Music too is driving the buzz. The first single, Thalapathi Kacheri, has crossed 180 million YouTube views, while the soundtrack, Oru Pere Valaru, has already garnered more than 64 million views. Adding to the excitement is the cast. Bollywood actor Bobby Deol plays the antagonist, marking his second Tamil film after Kanguva. The film also stars Pooja Hegde and Mamitha Baiju. For fans, Jananayagan is more than a blockbuster. It is the last time they'll see one of Tamil cinema's biggest stars on silver screen. And for Vijay, it could well be the final crossover between cinema and politics as the next act of his career begins.

0: Well, the wait for Jananayagan has finally ended. Tomorrow marks the release of Jananayagan, and excitement has reached a fever pitch among the fans. Social media has begun buzzing with countdowns, fan-made posters and celebrations as audiences eagerly await what many expect to be one of the year's biggest releases. With high expectations surrounding the movie's story, performances and music, theatres are now preparing for packed shows and a festive atmosphere. One thing is certain, fans are ready to welcome Jananayagan to the big screen with tremendous enthusiasm.
1: Just a few more hours to go for the release of Chief Minister Vijay's Jananayagan, and we are at the Woodlands Theatre, and these are colourful visuals coming off the launch of a cutout of Chief Minister Vijay. Celebrations here, a lot of excitement surrounding this release, and perhaps, you know, this is of course the first film of Vijay as the sitting Chief Minister. Last film of Vijay, film went through several CBFC hurdles and legal issues and piracy issue. This was a film that was supposed to be released before he became the Chief Minister. But as fate would have it, this release is happening after he becomes the Chief Minister. And that's a huge cutout that has been launched. Firecrackers bursting. As you can see, these are colourful visuals coming in from outside Woodlands Theatre. And people are excited. There is a lot of buzz and hype surrounding the film, and fans are gathered here. And these are the visuals that we've been seeing since this morning. Very, very colourful, and excitement is palpable. Just a few more hours to go for the release of Jananayagan.
0: All right, fans are gearing up for first day, first show celebrations as Vijay's much-awaited movie gets ready to hit the theatres tomorrow. Ahead of the big release, NDTV speaks exclusively to the movie's director, H. Vinoth. From why Vijay chose Jananayagan and his experience of working with the star to the movie's underlying message of unity, H. Vinoth opens up in an exclusive conversation. Here's the special interview with the director of one of the year's most anticipated releases. Take a look.
2: Why it was remake? Can you give us a brief, like what exactly happened between you and Vijay?
3: ஸ்கிரிப்ட்ஸு விஜய் சாருக்கு வந்த ஸ்கிரிப்ட்ஸை விட அவர் இந்த படம் அவருக்கு பெட்டராக பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அது யாரை வச்சு பண்ணலான்னு போது நான் ஆல்ரெடி ஒரு ரீமேக் பண்ணியிருக்கேன், பிங்க் ரீமேக் பண்ணியிருக்கேன். அதோட சக்ஸஸும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அந்த அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்கஷன்ஸ் போய், ஸோ அதிலிருந்து வந்து என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு சில சாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதோட வில்லன் கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன். அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஸோ மியூச்சுவலி அக்ரி பண்ணி அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்.
2: ஸ்பீக்கிங் அபவுட் த ஜனநாயகன், யூனோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூவி இன் ரீசன்ட் டைம். நாட் அபவுட் த மூவி, த ரிலீஸ், வாட் எவர் ஹேப்பன்ட் ஃபார் பாஸ்ட் 6 to 8 months. வாட் வாஸ் த கான்வர்சேஷன் சார், வெதர் பீட் சிபிஎஃப்சி and the release got delayed, how the mood of the crew, because you are the one of the main person, the crew went underwent
3: illa adu periya stressful ana time da, and the stressful ana time da romba kashtamana kaalam da adu. பட் அந்த டைமில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேவிஎன் சாரும் விஜய் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதில் பெரிய ஹீட் வரல. எங்களுக்கு எமோஷ்னல் ஃபால்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
2: சார், யூனோ தேர் ஸ்பெகுலேஷன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வெதர் த மூவி கோட் ஷூட் ஃபியூ சீன்ஸ் டியூரிங் அ கரூர் ட்ராஜடி, இஸ் த ட்ரூ? வாட்ஸ் யுவர் கிளாரிட்டி?
3: கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். அது ஷூட் பண்ணிச்சா இல்லையான்னு உங்களாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே யார், நான் எங்கே இருந்தேன், நான் வந்து அந்த கேரவேனுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அது இருந்தனா இல்லையான்னு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணுறதுக்கு? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட மாட்டாங்களா? அல்லது என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்க முடியாதா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸோடு பரப்பப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நியூஸ்.
2: Besides, this is going to be a farewell movie for Vijay. What special H. Vinoth had given in this movie for Vijay, especially for Vijay?
3: இல்ல, அதுல வந்து மக்களுக்கு தேவையான இன்னைக்கு கான்டெம்பரரி இஷ்யூவா இருக்கிற ஒரு பொலிட்டிக்ஸ் பேசியிருக்கோம். மூவி வந்து யுனைட்டி பாலிடிக்ஸ் பேசுது, யுனைட்டியை பத்தி பேசுது. அதனால அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.
2: ஃபைனல் க்வெஸ்சன் சார், வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் சார்?
3: இந்த படம் தான் டிசைட் பண்ணும், என்ன என்ன பண்ணணுன்றது இந்த படத்தை ஃபியூச்சர் வந்து இந்த படம் டிசைட் பண்ணும், இதை பேஸ் பண்ணி அடுத்த படம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.
0: வெல், Vijay fans are eagerly waiting to secure their seats for first day, first show. Fans waiting in anticipation and also lining up outside Rohini Theatre for first day, first show tickets. Well, NDTV's Radhika Ramaswamy has spoken to few fans. Take a look.
1: The excitement surrounding Tamil Nadu Chief Minister Vijay's film Jananayagan is at its peak. In fact, ticket sales are crazy at this point. They are being sold like hotcakes across theatres in Tamil Nadu and in other parts as well. I'm in iconic Rohini Theatre, and as you can see, there are hundreds of Vijay fans here who are here just to get that ticket, get those tickets for Thursday, first day, first show. Neenga solunga ticket ka Jananayagan ticket ka vandirkeengla?
4: Ama ama, first day first show ticket ka wait pandrom, kaalaiyil irundhu wait pandrom, idhu varaikku counter open pannala, naangal kaalaiyil irundhu wait pannit irukkom, indha mari edhu result innum varala.
1: Kaalaiyil irundhu wait pandrom?
4: Ama,
5: kaalaiyil 7 manil irundhu wait pandrom.
1: 7 am la inda ana online tickets nare sale aache ana
4: wait pandrom, first day first show ka wait pannit irukkom.
1: First day first show.
6: மேம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் யாரும் ஓப்பன் பண்ணல மேம். ஆன்லைன் டிக்கெட்டில் வந்து ஃபுல்லாக 12 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. டிக்கெட் தர மாட்டாங்க இல்லைன்றாங்க, மன்றத்துக்கு கொடுத்துறேன்றாங்க, தர மாட்டாங்க யாரும். என்னன்னு முதல்ல நீங்கள் கேட்டு சொல்லுங்க.
1: எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணறதுக்கு பிளான் பண்ணுறீங்க?
7: 3 மணிலேருந்து நின்றுருக்கோங்க, மனசாட்சி எல்லாம் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், எத்தனை நாள் வரும் சொல்லுங்கள். நேற்று வந்தால் நாளைக்கு, நாளைக்கு வந்து அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஒரு
1: தீஸ் கைஸ் They are saying they've been waiting for the last couple of days. Some of them are waiting since 7 a.m. today. 3 a.m. Some of them have been waiting since 3 a.m. today just to get hold of those tickets. So these are offline ticket counters, but they are shut. They are shut, but these guys are watching, waiting with anticipation. Okay, neenga sollunga inga ticket ka nare per wait pandra, moonala wait pandra. How excited are you? Neenga Vijay get up la vandirkeenga?
8: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தலைவர் படம் வந்து நடிகர் விஜயா அவரது வந்து ரிலீஸ் ஆகாமல் முதலமைச்சர் விஜயா ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: அண்ட் டெல் மீ, ஹவு டிஃப்ரெண்ட் வில் திஸ் ஃபில்ம் பி வென் கம்பேர்ட் டு யூனோ ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ் ஆஃப் விஜய்? இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்?
8: ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்போ முதலமைச்சர் விஜயா வந்து படம் பார்க்க வருவாங்க
1: கண்டிப்பாக. Just a day before the release of Chief Minister Vijay's mega film Jananayagan, preparations are underway at Rohini Theatre, as you can see, and fans have also gathered here in anticipation. We have a lot of women fans here. Hello, thank you for talking to NDTV. Evlo excited a irukinga?
9: Sama happy a irukom inda thiruvaiya kondaradhukku, romba happy.
10: இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய திருவிழாவாக இருக்குது. எங்கள் சிஎம் நடிச்சிருக்க படத்துக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் தளபதிக்கு தான் ரொம்ப எக்ஸ்டேட். எப்படி சொல்கிறதுனா,
9: சாதாரணமாக இருந்த நேரத்தில் கூட நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம். பட் ஆனால் இதை இவ்வளோ தடங்கள் பண்ணி இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
11: வெயிட் ஃபார் யூ, 6 மந்த்தாக வெயிட் பண்ணியிருக்கோம்.
0: Well, you can clearly see the excitement there amongst Thalapathy Vijay's fans, and it is one of the most anticipated movies of the year and perhaps the most political movie ever fronted by a sitting chief minister. Jananayagan isn't just Vijay's cinematic farewell from hidden political references to record-breaking business deals. The movie has been making headlines long before its release. Here are some of the lesser-known facts behind Tamil cinema's biggest release.
12: A film, a farewell, and a political statement. Jananayagan will be the first film of a sitting chief minister to hit the screens. But behind the hype lies a fascinating story. Did you know Vijay's character in the film is named Thalapathy Vetrikondan? Its initials spell TVK, the very same abbreviation as Tamilaga Vetri Kanagam, Vijay's political party. But that reference almost didn't survive the censor process. One dialogue, Ambedkar Sattam to TVK Sattam, was altered by the makers after the CBFC process. The political reference was muted and removed from both the audio and visual track without changing the film's runtime. The film itself had a turbulent journey. Originally scheduled to release on January 9, 2026, Jananayagan was delayed for over 6 months after certification objections. The film was referred to a revising committee following complaints that certain scenes allegedly hurt religious sentiments and portrayed the armed forces in an objectionable manner. Now, with an A certificate from the CBFC and a runtime of just over 3 hours, the film is finally set for release on July 23rd. The scale of the project is equally staggering. Produced by KVN Productions and directed by H. Vinoth, the film is reportedly mounted on a budget of nearly 300 crore rupees. Vijay is also said to have received a record 275 crore rupee remuneration, making it one of the biggest paychecks in Indian cinema. The film's non-theatrical business has already shattered records. Amazon Prime Video has reportedly acquired the streaming rights for around 121 crore rupees, while the satellite rights have been sold for approximately rupees 64 crore. Music too is driving the buzz. The first single, Thalapathi Kacheri, has crossed 180 million YouTube views, while the soundtrack, Oru Pere Valaru, has already garnered more than 64 million views. Adding to the excitement is the cast. Bollywood actor Bobby Deol plays the antagonist, marking his second Tamil film after Kanguva. The film also stars Pooja Hegde and Mamita Baiju. For fans, Jananayagan is more than a blockbuster. It is the last time they'll see one of Tamil cinema's biggest stars on silver screen. And for Vijay, it could well be the final crossover between cinema and politics as the next act of his career begins. Bureau Report, NDTV.
0: Well, after months of delays, controversy and a long certification battle, Vijay's Jananayagan is finally heading to theatres in less than a few hours. And if advance bookings are any indication, the wait has only made fans more eager. The political action drama, believed to be Vijay's final movie before his full-time political journey, is already creating a box office storm. Take a look.
13: Seven months of waiting, endless speculation, and a prolonged battle with the censor board. Vijay's Jananayagan has finally crossed every hurdle on its way to the big screen. And for Vijay's fans, the wait seems to have been worth it. With the film now locked for a July 23rd release, advance bookings have opened to a phenomenal response, proving that Superstar's box office pull hasn't faded one bit. Within hours of bookings opening, Jananayagan had already crossed over 6.7 crore, including block bookings. The Tamil version alone sold more than 1.33 lakh tickets across nearly 2,400 shows, while booking for the Telugu and Hindi versions are expected to gather pace as more screens open up. The biggest response has come from Karnataka, followed by Tamil Nadu and Kerala. Trade experts expect these numbers to rise sharply over the next few days as more theatres open bookings. It's not just advance booking numbers grabbing attention, the ticket prices are making headlines too. While Tamil Nadu has kept prices under control, Bengaluru has emerged as the costliest market for the film, with recliner seats priced as high as 2,500 rupees. In contrast, Chennai has capped ticket prices between Rs. 54 and Rs. 190. The frenzy is evident there too. Kamala Cinemas announced it sold over 10,000 tickets within minutes of bookings opening at its theatre alone. With a planned release across 7,000 to 8,000 screens in over 30 countries, Jananayagan is gearing up for a massive worldwide opening. Now, all eyes are on one question. Can Jananayagan rewrite the record books? Rajinikanth's Kooli currently holds the record for the biggest opening day ever for a Tamil film, collecting a staggering 151 crore worldwide. Before that, the benchmark belonged to Vijay's own Leo, which opened to 148.5 crore globally. With advanced bookings already off to a flying start, can Jananayagan finally help Vijay reclaim the opening day crown? The answer will unfold on July 23rd. This is Abhira Dhar from Mumbai for NDTV.
0: The countdown to Jananayagan release has begun with just a few hours to go before the release. The makers have dropped a new teaser that blends the real and real Vijay. Packed with action and power, it gives the clearest glimpse yet into Vijay's character.
14: Fire, fury and flair. The 18-second latest teaser of Jananayagan is loaded with action. It opens with Vijay firing a gun at his enemies and slashing away at them. He punches, shoots, and fights his way through. The teaser shows him in vivacious outfits, including police and prison uniforms. A tiny glimpse also shows Vijay dressed in a white shirt and dark jacket, as he does now after becoming the chief minister. The new teaser marks a turning point for a film that has had one of Tamil cinema's most turbulent journeys. The original trailer was released back in January, ahead of its planned Pongal release. But prolonged battle over CBFC certification, combined with an online leak, kept the project in limbo for months. Since then, fans had only seen posters, songs, and release date announcements.

0: and we are at the Woodlands Theatre, and these are colourful visuals coming off the launch of a cutout of Chief Minister Vijay's celebrations here. A lot of excitement surrounding this release, and perhaps, you know, this is of course the first film of Vijay as the sitting Chief Minister. Last film of Vijay, film went through several CBFC hurdles and legal issues and piracy issue. This was a film that was supposed to be released before he became the Chief Minister. But as fate would have it, this release is happening after he becomes the Chief Minister. And that's a huge cutout that has been launched. Firecrackers bursting. As you can see, these are colourful visuals coming in from outside Woodlands Theatre. And people are excited. There is a lot of buzz and hype surrounding the film, and fans are gathered here. And these are the visuals that we've been seeing since this morning. Very, very colorful, and excitement is palpable. Just a few more hours to go for the release of Jaganayagan.
1: All right, fans are gearing up for first day, first show celebrations as Vijay's much-awaited movie gets ready to hit the theatres tomorrow. Ahead of the big release, NDTV speaks exclusively to the movie's director, H. Vinod. From why Vijay chose Jaganayagan and his experience of working with the star to the movie's underlying message of unity. H. Vinod opens up in an exclusive conversation. Here's the special interview with the director of one of the year's most anticipated releases. Take a look.
2: Why it was remake? Can you give us a brief, like what exactly happened between you and Vijay?
3: ஸ்கிரிப்ட்ஸ் விஜய் சாருக்கு வந்த ஸ்கிரிப்ட்ஸை விட அவர் இந்த படம் அவருக்கு பெட்டராக பட்டிருக்கு. ஸோ அதனால் அவர் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அது யாரை வச்சு பண்ணலான்னு போது நான் ஆல்ரெடி ஒரு ரீமேக் பண்ணியிருக்கேன், பிங்க் ரீமேக் பண்ணியிருக்கேன். அதோட சக்ஸஸும் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அப்போது அந்த அதனால் அவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது டிஸ்கஷன்ஸ் போய், ஸோ அதிலிருந்து வந்து என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு சில சாய்ஸஸ் இருந்தது. ஸோ அதோட வில்லன் கேரக்டர் நான் மாற்றிக்கிறேன்னு கேட்டேன், அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஸோ மியூச்சுவலி அக்ரி பண்ணி அந்த படத்தை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்.
2: ஸ்பீக்கிங் அபவுட் த ஜனநாயகன், யூ நோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மூவி இன் ரீசன்ட் டைம். நாட் அபவுட் த மூவி, த ரிலீஸ், வாட் எவர் ஹேப்பன்ட் ஃபார் பாஸ்ட் 6 to 8 months. வாட் வாஸ் த கான்வர்சேஷன் சார், வெதர் பி இட் சிபிஎஃப்சி அண்ட் த ரிலீஸ் காட் டிலேட், ஹவு த மூட் த க்ரூ, பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மெயின் பர்சன், த க்ரூ அண்டர்வெண்ட்?
3: இல்லை, அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான், ரொம்ப கஷ்டமான காலம் தான் அது. பட் அந்த டைமில் ஹீரோவும் ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, கேவிஎன் சாரும் விஜய் சாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி நின்று எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதுனால எங்களுக்கு அதில் பெரிய ஹீட் வரல. எங்களுக்கு எமோஷ்னல் ஃபால்ஸ்லாம் இருந்தால் கூட அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க.
2: Sir, you know, there were speculation and reports whether the movie got shoot a few scenes during a Karur tragedy. Is that true? What's your clarity?
3: Completely false. அது ஷூட் பண்ணிச்சா இல்லையானு உங்களாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாலே யார், நான் எங்கே இருந்தேன், நான் வந்து அந்த கேரவேனுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை. அது இருந்தேனா இல்லையானு எவ்வளோ நேரம் ஆகும் செக் பண்ணுறதுக்கு? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணிட மாட்டாங்களா? அல்லது என் கூட யார் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள விசாரிக்க முடியாதா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸோடு பரப்பப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நியூஸ்.
2: பிசைட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபேவல் மூவி ஃபார் விஜய், வாட் ஸ்பெஷல் எச் வினோத் ஹேட் கிவன் இன் திஸ் மூவி ஃபார் விஜய், ஸ்பெஷலி ஃபார் விஜய்?
3: இல்லை, அதில் வந்து மக்களுக்கு தேவையான இன் கான்டெம்பரரி இஷ்யூவாக இருக்கிற ஒரு பொலிட்டிக்ஸை பேசியிருக்கோம். மூவி வந்து யுனைட்டி பாலிட்டிக்ஸை பேசுது, யுனைட்டியை பற்றி பேசுது. அதனால் அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.
2: ஃபைனல் க்வெஸ்சன் சார், வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் சார்?
3: இந்த படம் தான் டிசைட் பண்ணும். என்ன என்ன பண்ணணுன்றது இந்த படத்தை ஃபியூச்சர் வந்து இந்த படம் டிசைட் பண்ணும். இதை பேஸ் பண்ணி அடுத்த படம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.
1: வெல், Vijay fans are eagerly waiting to secure their seats for first day, first show. Fans waiting in anticipation and also lining up outside Rohini Theatre for first day, first show tickets. Well, NDTV's Radhika Ramaswamy has spoken to few fans. Take a look.
0: The excitement surrounding Tamil Nadu Chief Minister Vijay's film Jaganayagan is at its peak. In fact, ticket sales are crazy at this point. They are being sold like hotcakes across theatres in Tamil Nadu and in other parts as well. I'm in iconic Rohini Theatre, and as you can see,